0: லவ்தன் நிக்கோலஹாய் வினாடி 40
1: விஸ்வாச கரண சத்யா நெட் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ்.
2: மின்ன தென் லெபுணு புவதாக் மேகமுவ பந்தனகாரே அத உதேசன நெவத ஏதிவு கெட்டும் வலின் திதெனகு மேகோசதை வார்த்தாவனவா மேகியாயாத்தர நிலதாரின் திதெனகுத சிட்னபவட்டாய் தொரத்துருத்தி வென்னே பந்தனகாரே துளின் வெடிஹனத ஸ்ரவணே வீதி வினவா துவால் லெபு விசகட ஆசன பிரிசாக் தவதுருட்டத் ரோஹல் கத கெருணு பவாய் எஹி சிட்ன நெட் நியூஸ் வார்த்தாக்காரு பாவசான்னே தத்துய பாலனே கிரீம் சந்தா அதிரேக போலீஸ் பலயணி சகா போலீஸ் விசேஷக்கார பலகாயுத கெந்தவாதி வினவா ரெந்தவான்கே ஞாத்தி நெத்துலு பிரிசாக் பந்தனகாரே ஆவட்டு ரெசு சிட்னாத்தர ஓந்த நொசன்சூன் லெச ஹெசிரின பவாய் எஹி சிட்ன நெட் நியூஸ் வார்த்தாக்காரு வெடிதுருட்டத் பேவசுவே ரெந்தவன் திபிரிசாக் அத்தர மீகமுவ பந்தனகாரே ஈஏ பசருவே கட்டுமாக் கத்தி உணா எஹிதீத துவால் லெபு 35 ஈஏ ரோஹல் கத கெருணு அத்தர ஓன்கெண்ட தெதெனுக்கு மியகியா மென்ன எம புவத நவதாத் மீகமுவ பந்தனகாரே அது உதேசன நெவத ஏதிவு கெட்டும்மலின் திதெனுக்கு ஜீவிதக்ஷேட பத்வதை வார்த்தாவனவா மியகியா யாத்தர நிலதாரின் தெதெனுக்குத சிட்ன பவட்டாய் தொரத்துரு லெபென்னே பந்தனகாரே துளின் வெடிஹனத ஸ்ரவணே வீதி வினவா துவால் லெபு விசகட ஆசன பிரிசாக் தவதுருட்டத் ரோஹல் கத கெருணு பவாய் எஹி சிட்ன நெட் நியூஸ் வார்த்தாக்காரு பவசான்னே தத்துய பாலனை கிரீம சந்தா அதிரேக போலீஸ் பலயணி சகா போலீஸ் விசேஷக்கார பலகாயுத கெந்தவாதி வினவா ரெந்துவான்கே ஞாத்தி நெத்துலு பிரிசாக் பந்தனகாரே அவட்டு ரெஸ் சிட்னாதர ஓந்த நொசன்சூன் லெஸ் ஹெசிரன பவாய் எஹி சிட்ன நெட் நியூஸ் வார்த்தாக்காரு வெடிதுருட்டத் பெவசுவே ரெந்துவன்

0: ஏதுனு மாவட்ட
1: brought to you by
2: அதுனு லக்கே நமஹுபவன ரட்டபுராம ரசகெனயன அவுலே சேவம ரசகரகன மாதர் ஃப்ரீல நூடுல்ஸ் டேஸ்ட் கே ட்ரஸ்ட் க
3: ஹதரோக ஸ்நாய ரோக ஆதரைடி செதுலு ஒபிட திபின ஊ நேம ரோகයක් நிட்டாம்பட சுவ கரகந்த செவனகல கமல் பந்துல வெத பஹதா ஹமுவன்ன 0773 273 540
4: Siloam Green Life Plantation within Anagathiyata Agana Ayojanayak Dan Mamathanna 0111 437 1250

0: ஹாஸ்பிஸ் பாலிசி எஸ்எல்ஐசி லைஃப் ஜீவித ரக்ஷன் ஒப்பு இமியன் டைம் இருந்த 11th போனஸ் பிரதிலாபி அகைய ருபியல் கூட்டி 1460 இக்மவாய் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் பியகுமின் மவகுமின்
1: நவீன தாக்ஷணையின் நியம பாரட சரிலன கணக்கம் பிரமாண சந்தான் கர அப்பேம ரட்டே நிபதவன ஜிஐ பாக்ஸ் பானம் மெல்வா
2: மெல்வா இக்க லங்காவே இக்க அப்பேம இக்க
3: அலுத்தன காட்டுமு மேலா கசாகல கிரீன் சூப்பர் ஷாக்கா மாதிரி அத்துருக்கிற முன்னேறியாவின் ஆரம்பல கனி முழுகாம் போல கசாகல கிரீன் சூப்பர் ஏ வித்தரம் நிறைய ஒபே அத்தி அதி முதல் சுரக்ஷித ஆயோஜன கிரமியாக செய்யும் கர வட்டா திகல பிரதிலாவு லபா கான்ன தென்ம கதா கரான்ன கசாகல பிளான்டேஷன் பிந்துவ எக்கை எக்கை விசை ஹட்சே ஹத்த ஹத்தை அசு ஹத்த கசாகல சமூக வியாபாரே வெதின் ஹத ரோக ஸ்நாய் ரோக ஆதரைட்டி செத்துலு ஒப்பிட்டு திபின் ஊ நேம ரோகியாக நிட்டாவட்டு சுவ கரகாந்த சிவனகல கமல் பந்துட வித பாதா ஹமுவன் ஆயுமா ஆயுர்வேத வித மெதுரு போகஹ ஹந்திய கிரி பன்னாறு சிவனக பிந்து துணை திசிய ஹத்தே துணை பான்சிய ஹத்தலிஹா
4: சத்திய தவஸ் வல உதே ஹாயட் ஆல்பா ஸ்டுடியோ வித் கசுனி அண்ட் லெஹான்சா வாட்ஸ்அப் 0711 95 95 95 நெட் எஃப்எம் ஃபேஸ்புக் லைவ்
5: சுமுது மத்து பிட நிசா ஏதாங்க இன்னத் பாசுய் லீக் வென்னித் நே
6: ஃபெம்ஸ் ஐயைக்க ஒயாட்ட ஒயாவ மகேரேன்னே
7: ஒயாட்டு சுகர் நம் செவனகல மதுமே ஹார்னி கேப்சூல் அர்கான் ஹத்தலிஸ் வசரக அபிமானிய செவனகல ஆயுர்வேத பிந்துவை ஹத்தரை ஹத்தை திஸ்ஸைக்காய் திஸ்துனை பான்சே ஹத்தலிய
8: வேலாவ ඔබ වෙත ගෙන එන්නේ
9: හැමතේකම එක වගේ නෙමෙයි ලෞජි පරම්පරා ගණනාවක් විශ්වාසින් තෝරන ඉදා වගේම අදත් නොවෙනසු තේ රසය ඔබත් අදම ලෞජි ගන්න
10: සුබ දහවලක් දවල් දෙකයි දැන්

0: rấm rạ,
1: anh ta rấm rạ.
2: டெங்கு மதுவான் ஆரக்ஷாவட்ட பெங்கிரி அடங்கு சித்தாலேப்ப மொசவே ஸ்ப்ரே சீட்ட சீயக் சுவாபாவிகாய் சமட்ட ஹிதகராய் சித்தாலேப்ப மொசவே ஸ்ப்ரே மதுருவான் பலவாகரண விசேஷஜா
3: அலுத்தன காட்டும் மேலா கசாகல கிரீன் சூப்பர் ஷாகா மாதிரி அத்துருக்கிரிய முல்லேரியாவின் ஆரம்பல கனி முழுகாம் போல கசாகல கிரீன் சூப்பர் ஏ வித்தரக் நிறை ஒபே அத்தியாதி முதல் சுரக்ஷித ஆயோஜன கிரமியாக செய்யமு கர வடா திகல பிரதிலாவு லபா கான்ன தென்ம கதா கரான்ன கசாகல பிளான்டேஷன் பிந்துவ எக்கை எக்கை விசை ஹட்சி ஹத்த ஹத்தை அசு ஹத்த கசாகல சமுக வியாபார වෙතින් ඔයාට තියෙන සනීප වෙන්නම නැති රෝගයක්ද මේ කතාව අහන්නකෝ
4: එඩිවික්කේකට මාස් කොට ගියා මාස 3 කට ඉඳන් ඉස්සෙල්ලා කපුල් මාළු ආවා පස්සේ දෙවෙනකලේ නා ආරංචි වුණා මාස් ගියා දවස් 12ක් දීලා තිබුණේ දෙවෙනි වතාව දෙවෙනි ගමනේ ඊට පස්සේ මහත්තයෙකුට වෙන්නලා ෆොටෝ පරීක්ෂණයක් කරලා බැලුවා මොකුත් අරලීකයක් නැහැ කියලා කිව්වා දැන් හොඳටම
3: කතා කරන්න කමල් බඳුල වෛද්‍යතුමාට 0777 3940